தஜம் தஜம் தஜம் தஜம் தரகடதாம் தக்கத்தியமே தரகடதாம் தாம் தாம் தரகடதாய் தரகடதாம்